ஐபவன் ஒன்று அது அப்பே ஆவர்ஜனா முழ்ம வெடசட்டான ஆரம்பகிறாண்டே அதான் அது அப்படி கதாக்கிறமோ லங்காவே ஜனப்பிரிய காயக்கிக்கேன் இது இசிறவேலா மென்னுமே கீதகாண்டேட்டம் கந்தென்னுகோ